0: ஸ்டேட்டஸ் வந்தாங்க ஒட்டோ அஃபுமான அமஸ்காரம் இதாக ஃபிட்டாங்க ஒக்குவு பொலித்தோங்குவானி மன்சுவாரோ நி மங்காவு ஜாதி தான் இதாக குளிக்கி சித்த மாஸ்குவா இன்னொன்று அஃபுமான அமஸ்காரம் தொத்து முத்து ஃபோலோ ஃபோலோ ஓ வாவா எயின் ஓ துப்புத்தி எயின் ஓ சிஞ்சி சோம்பிஹு இன்சோன அதான் ஃபுமானே குவான் குவாசங்காராம் தேனி உப்பிரா மாஞ்சிரே அக்கூலி நீ ஹாஜிரி தே நீ சுவாரோ ஏ லுவாரி மாமா சிமு ஹலோலி மாமா சிமு ஏ லுஜிவா குலி ஃபோலி தேன் நீசோன அதான் ஃபிட்ட மாமா சிமு ஆலுனா இங்கே சிச்சம்மா தேன் கொண்டு தோலி நான் நீ கவுலோ ஏதா குலி லுவாவேயாங்க மக்காப்பா மத்துக்கு மாமா சிமு மாலி குலி ஹை ஃபிட்டா இங்கும் தஃபேர் ஃபாத்தேன் ikapalala idalilata then yamata ya kutama mlaho litou zetu na zafita wa masimu luangongona kama madramu hakuna ni dramu kamba kutuna nsenke yukuna kuheza mulumo yukuna kuheza kulitou yukuna kutama mlaho isikia sinya hulu masimu mika kuheza chualo mika kumana kuli hakufiti viki kutuna kufita litou mika kumana kuli mwa viki halalu kapahaveri za fita ito za kurosa za ya mwapaki azo mwapaki hape za fita za kama mshitu fukumu zake na mahae mwanamu walikota mzesu wana ingi za mikolo teraze nikota kapaki kota manye za mhoto tukue musu mchifwe musu mchimbushu kona kuliza fita nga mi hazi fita kumizi fita na kwa msiari eza kuli ni banana babona kafumana kuli kumwa bana bayi ma ndunjo peto bavu bavuha kuna kuli aluna hulu tata ni zufolo kwa ndwa singala
1: mi vo Geoffrey muize kuli kwa singala mwe kisibaka sasa na ni folo ze chinchana mi msikamezi ya hulu ka kuvulera kwa lito sina hamuize kuli lito zafumane hanga akufita Ferrari viki mi kanali toza ako nakutaseza vatu hamu kinezi mwa hais na hamu izekuliza fitanga fa manda mero ama hae mi vanana vavonara kuva ni kunyakala lava livona kakuli kakuhua kakuvulela kuli kizeo liteo kana kuna ni kozi ye liteng fateni fato azifita mwa mahae kapachwani
0: kakuyaka kamoni vonezi kapa moni vonelanga kala anuhula kuva mutu yakona kuvona likani kuzivalika kuna utata boni utwire kapa boni lemwire maskitsalo na sasa singaramu kwa mana ni to ni mutu 2020 nezifitire fa hai ngeni science kwalo kwa mchimbano lito nelifa patero ya munzi ruli kona kona lifulera siu kwa mara on pasti wani pale kuna kuli ni hane luzu hamama ndu kutalima ne kusina tata wana lule muhire kono sini likire kufira kule mua kwa tou tou iku na fira kukataza kapa kutisavu tata kulu na vatu hamu vani muleru wakuli mwalilere kisa kapa mwaziluani sa ifo nizo nazaya kona kweza nto kuisireza donazini hangata nilemuha 2001 nebuna nimeza mangata amunda kwanu waya mangata kuna kulito sezuzwa mwapaki kutakwa kwa njire lofiro na kwa sezuzwa faskolo kushetu mkaenge luhuwa na lito tuwale kabu mai valikani walu na wavamu niba sinavoi seba mata kupata kuswalanga kwa mu kwa muhata wato tuli mwavona haikuenu hafani kuna fonele mwezi kulikanti to heva kuli iye mwona mwniwe na ngo inzo hakuna liti latalo weza hau ilu anisi yako na kuhida ya chaze cha hifeza nge yoya nile mwile fera kuli hamu yeza masuku kari hamu yeza provoki hamu ilu anisa to kapa kuweza zangi ya isafisa mwanzi zira ya neza kuli haiyo hande yako na kuweza nto bani butata kumutu.
1: Muvulezi kwa lifolofolo zengu zesu wana ingeli ngao. Mi lifolofolo zeo muzifumana kakai. Zata hafama.